0: Бог, меня просит дать и ник, Максим меня и обозит вин. Мне ли анчубикис из мне беде, да не покрикис, не кем скребляться с ног.
1: En 1977, deux vaisseaux interstellaires appelés Voyager furent lancés de Cap Canaveral, Floride.
2: Leur mission, parcourir le cosmos à la rencontre d'une possible vie extraterrestre.
1: Dans cette optique, la NASA les dota chacun d'un disque 30 cm en or contenant les messages de 55 pays.
2: Ces 55 nations terriennes désiraient livrer à une hypothétique vie d'outre-espace la quintessence de leur culture et un bref aperçu de leur talent rhétorique. Aujourd'hui, un message en persan.
3: درود بر ساکنین ماورای آسمان ها بنی آدم از آی یک پیکرند که در آفرینش ز یک گوهرند چوزوی به درد آورد روزگار دگر روزها را نماند قرار.
1: Ce qui signifie bonjour aux habitants des cieux lointains.